குப்பந்தேமே தனோராயான் பனான் மெவுரி எஃப்எம்ஐ சினான் பை நைன் அடதை மொங்கையை ஒப்பிமே தெனுவா தெமினிஸ்தின கொஞ்சாவா தெனுவா யான் மெவுரி எஃப்எம்ஐ சினான் பை நைன் தமேரான் தேத்தன மேயான் தாயை யாக மெவுரி கொமே நம் தப்பனை குத்தேமே தன் ரோரோனை மெய்யை கேசினா பொந்தேமே தன் வாக்கின கொண்டை தான குற ஓவன கொயும் இனநன் நிக்கிறான் நடதையை நிப்போந்தி மெவுவாஸ் அந்நத்தே தேதாயிரசினா மோனான குயை கணுவான் நடக்க தைரிக்கி ஐயரேன் தேதையுன்னா Pun roran kon kaka meo kuke me wuwam mani na kita ko pakuna ki posu yai ki ko na kukure yai on rona ki na pakan wan na kusipangam me tapem ane ko waki na rona ina nante tetan meo on tai yai yo ngai rom ni yere ta te upi na te ime ton roran ko me na ustudio ikai ni karo ko ate awate pui na tatai diki ngai yere te ime toi dari ki uke sna te ime ton na pendang ada ngana na ko nguram me yero nguru ngona pera pota kinemakuri akia popo toka nguram te pakan tai yai.